சாமே தெரி வண்டி ஆயி வாயு கவுனானக்கே சாமே தெரி வண்டி ஆயி கோயி நாவோ நாஜா நே மேரா நாவோ நாஜானே மேரா சச்சியா பாட்சா கோய் நாவோ நாஜா நே மேரா வாயுகுரு ஜி கா கால்சா வாயுகுரு ஜி கி ஃபதே